நீ விப்சோசிப் நூத்தி பிபந்தோக்ராதோர் ஃபியூதம் பென் சோய்ஸ் ஓபன் நூத்தி ஓபன் சுதீரே சோஸ் பெஹ்ரேஸ்தோஸ் نشكرك يا رب على كل حال من أجل كل حال وفي كل حال لأنك سترتنا وعنتنا وحفظتنا وقبلتنا إليك أشفقت علينا وعبدتنا.